0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் அரங்கம்

ஆர்எம் ஃப்ரீ வானொலியின் பிரியமான இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம். காலை பொழுதினில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆன் 94.95.6, 98.2 MHz காலைதோறும் இந்த நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் தேனிசை அரங்கம்.

சனிக்கிழமை ஜூன் மாதம் 23 தேதி நம் ஆனி மாதத்தின் 9 நாள். இசை கலை இறை தன்மையுடது என்று பலரும் கருதினார். அந்த உணர்வில் இசையை மடித்தனர். இதோ சக்தியை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல்.

எமது அறிவிப்பு, அதாவது உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, லகேத்தே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 28 அன்றைக்கு மாலை 5 தீமிதே திருவிழா நடைபெற உள்ளது. அத்தீமிதே திருவிழாவினை முன்னிட்டு திருக்கோவிலில் மாலைதோறும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகின்றது. நீங்கள் கேட்டது எமது அறிவிப்பு. தேவ பக்திக்கு மனிதனுக்கு அவசியம். இது வரும் அடுத்த பக்தி பாடல். உள்நாட்டு கலைஞர் திரு பிராமின் ஆறுமுகம் அவர்கள் குரலில் வரும் முருகப்பெருமானை போற்றும் தாலாட்டு பாடல். நீங்கள் அடிக்கடி கேட்க விரும்பும் பாடல் இது. சண்முக நதியை ஆறீரரும்

வாழ்க்கை தமிழ் வளர்க்க குரல் நெறி. இன்றைய குரல் அடவது அதிகாரம் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப். நவிழ்நோர் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடியாளர் தொடர்பு. பொருள்: நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல நட்பண்பு உடையவர்களோடு பழக பழக அந்த நட்பு அதிக இன்பத்தை தரும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் ஜஸ்ட் ஆஸ் ரீடிங் புக்ஸ் ரிவீல்ஸ் டீப்பர் மீனிங் ஈச் டைம் ஆஸ் தி கம்பனியன்ஷிப் ஆஃப் கல்ச்சர்ட் பீப்புள் க்ரோஸ் ஸ்வீட்டர் வித் டைம். வாழ்க்கையில் யாரையும் அதாவது உண்மையான நட்பு என்றுமே தோற்பதில்லை. த்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்

0: never fail. தேனிசை அரங்கம் நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.
0: நட்பு, தோழமை, சிநேகம் என்பது இருவரிடையே அல்லது பலரிடையே ஏற்படும் ஓர் உறவாகும். இதோ நட்பின் பற்றி அருமை பெருமை கூறும் ஒரு பாடல், நண்பனே நண்பனே, இசைக்குயில் சித்ரா குரலில், இங்கிலீஷ்காரன் படத்து பாடலாகும்.

துள்ளி வரும் அடுத்த தேனிசை பாடல் விஸ்வாசம் படத்தில் இடம்பெற்ற பாடல். ஒரு தந்தையின் ஆழமான அன்பையும் தன் மகளை பாதுகாப்பாக வளர்க்க நினைக்கும் உணர்வையும் குறிக்கிறது கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.

தந்தை மகள் பாசத்தை வெளிப்படுத்தும் ஓர் உணர்வு பூர்வமான பாடல் இது. சிறப்பாக இந்த பாடலை உபாசனையிலிருந்து அம்மா அம்பாள் கணவன் கருணா மெலிசா விஸ்வன் தனிஷா ராணியா மற்றும் என் டி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

மேலும் இதே பாடல் பாடலை நிக்குலே திரு தான்வியா சோனம் அம்மா தேவரகி அப்பா கவியரசன் ஓவியா அம்மாய் விஜென்றி சோனம் குடும்பத்தார் பிள்ளை குடும்பத்தார் மற்றும் இதே பாடலை அம்மா தேவி அப்பசாமி கலவன் தர்மா மற்றும் அப்பசாமி குடும்பத்தார் காவேரி குடும்பத்தார் முத்து குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. Where there is a will, there is a way என்பது ஓர் அனுபவ மொழி மற்றும் தன் கையே தனக்கே உதவி. Self help is the best help. சந்தோஷ கண்ணீரே.

நலமுடன், சிறப்புடன், நட்புடன், வளமுடன். இனிது வாழ சிறப்பாக அடுத்த பாடலை நேரின் விரும்பப்படி நாம் அன்புடன் வழங்கும் பாடல் திரு திருமதி புஷ்பா ரங்கசாமி, விஜயலட்சுமி மாணிக்கம், அழகிரி குடும்பத்தார், ராமசாமி குடும்பத்தார், ராசன், கப்பன், அழகிரி மற்றும் ஃப்ரம் வாக்வா அம்மா வினுதா இயாவூ.

இன்னும் சில நேயர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் பாடல் ஆம் அலுவயம் வாக்குவா அவளிருந்து திரு ஜகா திருமதி சாரதா அவர்களுடைய கன்னியப்பன் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு மகள் சாம்பவி மகள் புவனன் வருங்கால மருமகள் உருவனி தனி சம் பிஃபி கருணன் தஷினி மற்றும் கன்னியப்பன் குடும்பத்தார் கோவிந்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் இதே பாடலை திரு ஜெனன் திருமதி ஸ்விதி கன்னியப்பன் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முடித்து மகள் விலாசினி கெல்வினா கெலினா மகன் மனவாளன் மற்றும் கன்னியப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் பெல்ஹோஸ் உளிருந்து கன்னியப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் வாழ்த்து பாடல்.

இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு என்றும் இளமையாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை பயணம் இனிதே தொடரட்டும். இது உங்களுக்காக.

இதே பாட்டை ஒலிவுட் பக்வா ஒளிர்ந்து திரு சச்சுதா திருமதி அந்தனி நாயகம் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு நாம் அன்புடன் வழங்கும் பாடல். மேலும் மகள் ரேவதி, மருமகன் தவன், மகள் புவழகி, அத்தை தேவி மற்றும் நாயகன் குடும்பத்தார் ஆகியோரின்

ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல்நலமும் குறிப்பு உடல்நலமும் கையில் தான் உள்ளது அல்லவா. அதிகாலையில் எழுந்துவது மிகவும் நல்லது. வெற்றி பெற நினைப்பவனுக்கு அதிகாலை பொழுது ஒரு வரப்பிரசாதம். சோம்பலை முறித்து முன்னேறு. The early morning is a boon for those who want to succeed. Break your laziness and move forward. அதிகாலை என்பது ஒரு புதிய தொடக்கம். நேற்று முடிந்ததை மறந்து இன்று சாதிக்க துணிந்து ஏழு. That is, early morning is a fresh start. Forget what ended yesterday. Rise with the determination to achieve today.

ஆரம்பி வானொலியில் உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி, உங்கள் விருப்பமான தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி. உப்பு கருவாது உறவச்ச சோறு, முதல்வன் படத்து பாடல் இது.

பாடலே ஹாலிவுட் பக்வாவிலிருந்து அம்மா அம்பா சினன் நக்கீரன் மகன் அமலன் தம்பி தாரன் கண்ணன் வசந்தா அண்ணன் அதிசன் தங்கை ஹரிணி தாத்தா ஜெயமணி பயன் நிதி தனம் மற்றும் சினன் குடும்பத்தார் வீராசாமி குடும்பத்தார் ஆகியோரின்

பழமொழி, அரசன் என்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். The mills of God grind, but for sure.

0: சுட்டது அது எழுத நினைக்கு வார்த்தை முட்டுது.
1: சிறப்பாக நாம் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் அம்மா மனோன் ஃப்ரம் ஓவியா ஜாம்பா. பேரன்மா சோமசேகரன், சோழன், செந்தாமரை, சஞ்சீவன், ஜெசன், சிந்தி, கிசிலா, வசந்தா, ரூபி மற்றும் அவையா தமிழ் சங்கத்தார்கள் ஆகியோரின்

என்ன வழங்கும் இந்த பாடல் மூக்காவிலிருந்து அம்மா நீலம் அமசி கணவன் கோவிந்தன் மற்றும் அன்பு மகள் அருவி அமசி குடும்பத்தார் முத்துவீரன் குடும்பத்தார் ஆகியோரின்

நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 23rd. பிறந்த நாள் சிறந்த நாள், சந்தோஷம் நாள். முன்னைய தினம் இன்று

நாம் ஒளி வீசத்தும் உங்கள் வாழ்வினிலே. சிறப்பாக அடுத்த பாடலை வாழ்த்து பாடல். லெஸ்கலியே ஊழிருந்து ஆடவன் முனிசாமி பிறந்த நாள் விழாவுக்காக மாஜிசினி அப்பா ருடேசன் தாத்தா ராஜு அம்மாய் குமிலா தேவி மற்றும் அம்மாய் அத்தி நாயகி முனிசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாடிஸ் அமுகத் ஊழிருந்து ரியா பமிசா பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா சிவானி அப்பா ராஜேஷ் ரோஹன் அம்மாய் சவிதா மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பிச்சிபேல ஊழிருந்து புலவி சக்கரவனின் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் வசன் ராஜேந்திரி மற்றும் சகவானின் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல்.

நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கோரும் பண்பாட்டு என் வாழ்த்துக்கள். சிறப்பாக இந்த பாடலை வெஜிடோபோவிலிருந்து உமாக

அருமை பெருமை கூறும் பாடல் உங்களுக்காகவே. ஃபெனிக்ஸிலிருந்து யுவசன் குமாரசாமி பிறந்த நாள் விழாவுக்காக அப்பா கெவின், அம்மா ஜென்சி, தங்கச்சி யுஷினா, மாமன் வனிசன், தனியன், பெலிந்தா, விஸ்னன், கிளன், குவான், ஊர்வசி, ராஜேசன், இரேவி, ஹினி, யுஷினி, திவேஷ், எலியானா, செல்வின், ஷனலி, சியானா, மாமன் ஜென்சன், செந்தி, அத்தை செல்வினா, ஹைலண்ட்ஸ் ஊழிருந்து மற்றும் ஹைலண்ட் திருவள்ளுவர் தமிழ் பள்ளி ஆகியோரின் சார்பில்.

பாடலை நேற்று நடத்திய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என் சார்பிலும் தொழிலாளர்கள் சார்பிலும் அவர்களுக்கு எமது மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் இந்த பாடலை உக்குள்ளேயிலிருந்து அக்கா வனிதா, அக்கன வெங்காசை, நம்பு அம்மா, அமிர்தவள்ளி, பொன்னன் குடும்பத்தார், ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய தினிசை அரங்கம் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறுவப்பெறும். உங்கள் எமது அடுத்த ஒளிபரப்பில் சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொழிசு வானொலியில் கண்டிப்பாக நாம் உங்களை மீண்டும் சந்திப்பேன். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் வருஷ் அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி துளிராக அலு என்னும் நிகழ்ச்சியை இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுகின்றவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி அஜய் அரசினர்களே, நன்றி, வணக்கம். நேற்றைய தோல்வியை மறந்து இன்றைய பொழுதை நம்பிக்கையுடன் தொடங்குங்கள்.

ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். Every day is a new beginning. Stay safe, take care. Wishing you all the best. Have a nice day ahead. நன்றி, வணக்கம்.